துக்பதே. அன்னம் பிரம்மா ரசோர் விஷ்ணோ போக்தா தேவோ மகேஸ்வர ஏவம் தியாத்வா துயோ புங்க்தே சோ அன்னதோஷ நலிப்யதே.